0: சி லா சி ஆரோன் தாரே கே ஹா சனங் கான்னோன் ஹெம் துனா சார் லெனங் ஜாபோன் தூரு துன் கே சோ தர்பென் பரலோன் கான்னோன் தேகா தொய்க்லோங் சாம் தோம் தாம்
1: ஏ ஹா